0: Radio Suno 91.7 FM Qatar's favorite radio station.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
2: You are listening to Radio Suno.
1: You are listening to Radio Suno. கேட்டு கேட்டு கூட்டு கூட